என்ன பகணத்தினே அங்கியார் தேரி மேரி ஹம் மேரி தேரி ஹம் தேரி மேரி மேரி தேரி மேரி தேரி தேரி மேரி அக்கலாடு ஜாய் அக்கலாடு ஜாய் ஹோ.